0: பிச்சோன ரெடி கிதி
1: மூட் க சில் கரன ஹேப்பி பில்லக ஜானி ஏக தே துனுமா.

0: ஒன்னு மாவட்டா.
1: Brought to you by
2: அக்குனு லக்கே நமஹுபவன் ரட்டபுராம ரசகனயன அவுலே சேவம ரசகரகன மாதர் ஃப்ரீல நூடுல்ஸ் டேஸ்ட் கே ட்ரஸ்ட் க
3: ஹதரோக ஸ்நாய ரோக ஆதரைடி செதலு ஒப்பிட திபின ஊ நேம ரோகியாக நிட்டாவட சுவ கரகந்த சிவனகல கமல் பந்துல வித பாதா ஹபுவன்ன பிந்துவை ஹத்சி ஹத்தே துணை விசி ஹத்தே துணை பன்சிய ஹத்தலியா ரசதுன் ஹதுக பாரம்பரிக அப்பே ரசைய மீனுக சஹல் பையன் வின் வித்தின் ஸ்மார்ட் டிவி ரைஸ் குக்கர் பிளெண்டர் தினாகன்ன சஹல் கவரே கூப்பனே அதி தியாகே ஒப்பிட ஹிமிவே மீனுக சஹல் அப்பே உருமே அப்பே ரச
4: வாசினா மீன கோயந்த சார்
5: பிஎல்பி வாசி கோய் காட்டத் வாசி
6: பரம்பரா கணனாவாக் அப்பி உபவ பலகேன்போவா
7: இயா மேயான் உபினன பித்தியக் ஏதுலே திபுனு அப்பே நாமய உசஸ் தத்வய உப உபே ஜீவிதே தரம் விஸ்வாசகலா தினென் தின தாக்ஷணய ஆரக்ஷாவ இயல நன்மமின் பிரமித்திய சாதிக கல கிமி ரெகவரனே ஜாதிக சுரக்ஷிதகரணய கலனி ஃபைன் ஷீல்ட் பர்பிள் வயர் தென் விலந்த பொலே
8: வர்ணகாரக ரசகாரக கிசிவா கடாங்கு கரனதி இயல குணாத்மக பாவேன் யுதுவ ஒபே கேமவேல ரசின் ரசகான்வன மாதர ஃப்ரீலன் டெவல் சிக்கன் ரச சோயா மீட்
9: இன்சி சாஸ்தா ஸ்லப் வரம் தட்டு கணன் ஹதன்னு கொட்ட கணன் தினன் இன்சி சாஸ்தா ஸ்லப் வரம் தரங்கேட்டு எக்வி ஒபத் ஜெய கிராஹகே வண்ண மேகன கியன்னு தேகி போக பிரிவராகின நெட் எஃப்எம் அப்பி இன்சி சாஸ்தா கண்டாம சமக ஒபே நகரேட்டு செப்டம்பர் 23 அப்பி என்னே உதே மாவனெல்லு ஹவச கடு கண்ணாவ தேகி தினாகன்னு ஒபத் என்ன இன்சி சாஸ்தா சிமெண்ட் கொட்ட பஹக் மிலதிகத் பில் பதாக் ஒபே நம லிபினே ஜாதிக ஹெந்துனுப்பத் அங்கே சமக 0.77 9 67 67 67 அங்கேட்டு எவாஹோ மிஸ் கோல் எக்கக் தி ஒபத் தரங்கேட்டு எக்குத்து வண்ண
3: ඇයි ශුග කියල මූනෙල්ලගෙන සෙවන කළ මතුමේ හරණි කැප්සූල් අරගෙන සතුටින් ඉන්න අපේ වෙතකම අපේ උරුමය 40 වසරක අභිමානය සෙවන කළ ආයුර්වේද 0.47 31 33 540
10: දන්නවද දඹදෙව වන්දනාවට හොඳ ආයතනයක්
3: ඔව් මන් දන්නවා ට්‍රැවල් නෙට්
10: අවබෝධයෙන් සීලු පහසුකම් සමග ආරක්ෂිතව වන්දනාවට සුදුසු තැන පිටත්වීම අගෝස්තු සිට දෙසැම්බර් ට්‍රැවල් නෙට් අමතන්න 0.11 2 863 363 0.76 716 78 72
11: අරංගි කොහෙද අවසරෙ යන්නේ මේ බද්ද බද්ද
12: කවුදානේ මේ කළුවට කළුවේ
11: මන් තමයි නංගි කළු කුමාරයා මේ සෝන් පිට්ටනිය ගාවින් යන ගෑනු ළමයින් ඔබය කරන එක තමයි මගේ ඩියුටි එක
12: අයියෝ අයියා මේ කරන එකක් ඉක්මනට කරන්න මං හතරට කලින් ගෙදර යන්න ඕනේ ඒක නෙවෙයි අයියා දැන් ඔය රැට නෙවෙයිද ඩියුටි
11: දැන් අපි හවසට ඩියුටි නෑනේ අපි දැන් හවස හතරට net fm හතර වටේ ආනෝ
12: මොනවා දැන් ඒ ලෝකෙත් තහන්නේ හතර වටේ දානේ මෙහෙත් එහෙමයි
13: ඒ ලෝකේ මේ ලෝකේ හැම ලෝකෙම අහන බෝරින් නැති ඊවනින් ඩ්‍රයිව් එක
14: net fm හතර වටේ හතර වටේ
15: මනුලව පින්කෙතනම්මෝ ගම්පා උඩුගම් පුල පෙතියාගොඩ ශ්‍රී ශාසනාලෝක පුරාණ විහාරස්ථානයේ අභිනව ධාතු මන්දිරය නිර්මාණය කිරීම උදෙසා
16: බිනර පුන් පොහෝ දා පවත්වන පුණ්‍ය මහෝගය net fm ශ්වේත පූජා
15: උදෑසන 6 සිට සීල සමාදාන දම් දෙසුම් සදහම් සංවාද ආශිර්වාද පූජා දෙක සාදු නාද දී පින් අනුමෝදන් වන්න
16: බිනර පොහෝදා ඔබත් ගම්පහ උඩුගම්පල පෙතියාගොඩ ශ්‍රී ශාසනාලෝක පුරාණ විහාරස්ථානයට එන්න
15: අනුශාසකත්වය
16: විහාරාධිකාරී පූජනීය මිහිඳුපුර ජිනානන්ද ස්වාමීන් වහන්සේ
15: විමසීම් 0.77 12 48 999 0.71 32 11 758
16: සජීවී විකාශන දායකත්වය ටී විජේවර්ධන පෙරේරා

0: ஆத்திகளத்துறை மண்டலைய
1: தமிழத்தில் குங்குமம் பொத்து சுதுகந்தும் வெனிவல் அறுபது சா வதமல் அடங்கும் பாரம்பரிக ஆயுர்வேத வட்டுருவக் அனுசாரேன் சித்தாலேப கேக்குலு பேபி சபன் பிலிந்த சமட்ட ஹெல ஒசு ரக்கவாரனே
2: பரம்பரா கணனாவாக அப்பி உப்பவ பலகேன் போவா இயா மேயான் உப்பினனு பித்தியக் எதுலி திப்புனு அப்பே நாமைய உசாஸ்தத்தைய உப்ப உப்பி ஜீவிதே தரம் விஷ்வாசகலா வினென் தின தாக்ஷனைய ஆரக்ஷாவ இயல நம்பமின் பிரமித்திய சாதிக கல கிமி ரக்கவரனே ஜாதிக சுரக்ஷித கரணைய கலனி ஃபைன் ஷீல்ட் பர்பிள் வயர் தென் விலந்த போலே
3: Prime Colombo. Colombo med the baseline parata ita langin apartment ekak denna obata. Prime Residences wethi noba wethata gena ena Colombo navayehi idivana The Prime Colombo. Pasal Rohal saha dainika avashyatha siyallatama vinadi kehipaya.